0: ¡Joder, Javi!
1: Para abrir show, la que me fuera mi que tenía miedo, la que me para abrir show, fuera mi que tenía baguita, en curo curin que baguita, a mi tibi, baguita, a nicas, en curo que baja, da cala, me para mi oleni, a mi diva de dito con mi jardí, tibi, tibi, tibi, tibi, tibi, tibi, tibi, tibi, tibi, tibi, tibi, tibi, tibi, tibi, tibi, ஓட்டி ஓட்டி நாங்களே வரப்பரா நீங்க ஜவாப் நாங்கள் ஜவாப் நாங்கள் தேவன சுவாமி கொல்ல நீங்கேனா பொஷிகண்டு பஹாச்சாஃபா புஸ்தம் கொலை பந்தரு மக்கீக ஏவே கீகானே ஹுரீதா ஒத்தீதா ஹுன்னானிதோ பரணங்களே ஹுன்னானிதோ ஹுரிதோ ரெங்கோசி மயம் டிவி பலம் புஸ்தம் கொள சோஃபா கை மயம் டிவி பலம் இன்னானே உன்னானி இனி குண்டி கேசிந்தல இன்னானு தோடி இதுக்கோ வரறாங்க இங்க உடையா சுவாது கே ஜவாப் சிறாங்க கொல்லாசி வரப்பட சுக்கிறாங்க உபாய் ஜத்தா ஜவாப் தேவனி மூஃபாவான பேசிட்டா தான் எங்க ஃபராசு வர ஆச ஹதியாங்க தேங்க்யூ வரம்பட சுக்கிரா சோக பேரலும் இங்கே ஏகால ஹுரி ஹா எச்சே திகுதிங் குழலங் அண்ணங் ஹம வர ரங்களு தானே மிதன கீவஸ் இங்கே ஏக ஏகோ துந்தா தமே கொம்மே ஹப்டாகேஸ் மிதானி திகுதி மிகோத குழலங் தா கொம்மே சரஹ தக மேதுகே ஷோகஸ் ஏகோ து மிஹி மிதி பீங்கே மிதனங் ஆஸ் தசமே ஏஹம அனகாஸ் ஹம மேன்ன ஹுகுர் து வஸ் இராத் குரா மசேகே குரான திகுதி நா பதல் கொல்லவே து கொம்மே ஏஹம சரஹ தக உங்கே தேன் மசேகே மி குரானி ஹம விஹாஸ் இனகுதின்னா கொம்மிசனக கொசேஸ் பதல் கொல்லவேதோ ஹேம இராத் குரவியா அண்ணா அப்டாக அனிகாஸ் மாலேகே கொம்மி சரஹதகு சிகுதின்னா பதலும் ஜே உம்மீத்க ஹுடியா குதின்னு விசாம எசரஹத தான் தசமே கொச தாவஸ் தேன ஹேம விஹாஸ் அபு ஷோ நிம்மாலா வக்கிவலனி மே மியதுகே ஷோ உஃபெதி ஷாஃபி பேபே பொனும்க டெக்னிக்கல் கொத்து ஏ தெரிவேதினி ரஷ்வான் பேபே தென் ப்ரொடியூசர் கிஸ் ரஷ்வான் பேபே தென் மிகத்தனும் ஸ்டூடியோ அண்ட் சுதா தத்த எபே ஹீ தெரிவேதே தென் ஷாஃபி பேபே ப்ரொடியூஸ் குரங் ஏ பஹூரி ஆதி ருகியா தத்தே சே பஹூரி ஏ மதத்த உம்மித் குரானி ஹம ஹூரி ஹாக்கு தின்னஸ் வரம் உஃபாவரி துவாக்க மேதஸ் வீகம் அணிக்காஸ் அண்ணாப்தா கபத்தலும் உம்மித்க மேதுக்க ஷோ நிம்மாலா வசுவேலான் வஸ்லாம் அலைக்கும்